பத்தங்கு அவளத்து உடு டகாத் தந்து மம்ம தடு கடியாள் தவா பாழுதி கட்டியாள் ததி மல ஹவா பாழுதி கட்டியாள் ததி மல ஹவா.